குரபாஜ மனும் துள்ளக்கோ போலோ சாலம அசன்னப்பை கண்ணல பொன்னே சோமை போலையோ கோசம்மாலோ நவு காண்டும் பக்கோ நன பப்ப கங்கி தோப்பண்ணை பூரண கண்ணா பீலோரு.